0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச், இசைக்கென தனி அலைவரிசை. 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல். இப்பொழுது சிஜி குமரேசன் அவர்களின் வயோலா இசை கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், வைக்கமார் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் விநாயகா ராகம் ஹம்சத்வனி, ஆதிதாளம் வீணை குப்பையர் கிருதி.
2: On Ragam 24/7 DTH, we now bring you a viola recital by C.G. Kumaresan. He begins with Vinayaka in Rag Hamsatvani, set to Aditaal, a composition by Veenai Kuppaiyar.

0: அடுத்து மரிவேறு ஆனந்த பைரவி ராகம் மிஸ்டர் சாப்புத்தாளம் ஷாமா சாஸ்திரி கிருதி.
1: யூ கேன் நவ் லிசன் டு மரிவேறு இன் ராக் ஆனந்த பைரவி செட் டு மிஸ்டர் சாப்புத்தாள், எ காம்போசிஷன் பை ஷாமா சாஸ்திரி.

0: சிஜி குமரேசன் அவர்கள் அடுத்து வழங்குவது தியாகராஜர் கீர்த்தனை. ஸ்ருதி ரஞ்சனி ராகம் ஆதிதாளம்.
1: He now presents a composition by Thyagaraja in Rag Sruti Ranjini set to Aditaal

0: அடுத்து பாலின்சு காமாட்சி, ராகம் மத்யமாவதி, ஆதிதாளம் ஷாமா சாஸ்திரி கிருதி.
1: திஸ் இஸ் ராகம் 24/7 DTH, எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வயலின் ரிசைட்டல் பை சி ஜி குமரேசன். He is accompanied on the violin by Dr. M. Narmada, on the mridangam by Papanasam R. Kumar, and on the ghatam by Vaikam R. Gopalakrishnan. He continues his recital with Palimsu Kamakshi in Rag Madhyamavati, set to Adital, a composition by Syama Sastri.

0: நிறைவாக நந்த நந்தன ரகம் தேஷ் ஆதிதாளம் லலிதா தாசர் இயற்றியது.
1: சிஜி குமரேசன் கன்க்ளூட்ஸ் இஸ் வயோலா ரிசைட்டல் வித் நந்த நந்தன இன் ராக் தேஷ் செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை லலிதா தாசர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது சி ஜி குமரேசன் அவர்களின் வயோலா இசை, டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம், வைகம் ஆர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலி படைத்து வழங்கியது. ராகம் இசை அலைவரிசைக்காக 24 மணி நேரமும் இந்திய இசை இடைவிடாமல்.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a viola recital by C.G. Kumaresan. He was accompanied on the violin by Dr. M. Narmada, on the mridangam by Papanasam R. Kumar, and on the ghatam by Vaikam R. Gopal.

0: அதனி மனோரஞ்சனி ராகம் ஆதிதாளம் தியாகராஜ சுவாமி கிருதி.
1: லிசன் டு எ கம்போசிஷன் இன் ராக் மனோரஞ்சனி அடுகாராதனி செட் டு ஆதிதாள் கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்க இருக்கிறோம். எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தயஜூட சமயம் இதே. ஷியாமா சாஸ்திரி சாகித்யம், ஜெகன்மோகினி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

பாலாஜி சங்கர் அவர்கள் அடுத்ததாக பாடியிருப்பது கருணாகரனே சிவசங்கரனே என்று தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் கீரவாணி ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் இனி தள்ளி நின்று நேர நம்மி நானு வினவே, ஷியாமசாஸ்திரி சாகித்யம், கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பாலாஜி சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைடல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். She is accompanied by Shri V.L. Kumar on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Puthukottai Shri N. Ramachandran on the ghatam. Nigalshil mudalil, Natakurinji Ragavarnam, Rangasami Nattuvanar iyatriyadu, Adi Thalam. The concert begins with a varnam in Rag Natakurinji, set to Adi Thal, composed by Rangasami Nattuvanar.

இனி நின்னு ஜூச்சி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை ராகம் சௌராஷ்டிரம் ஆதி தாளம் லிசன் நவ் டு நின்னு ஜூச்சி கம்போஸ்ட் பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் இன் ராக் சௌராஷ்டிரம் செட் டு ஆதி தாள்

இனி பருவம் பார்க்க நியாயமா ஆனையா பாடல் தன்யாசி ராகம் ரூபகதாளம் Listen now to பருவம் பார்க்க நியாயமா written by ஆனையா composed in ராக் தன்யாசி set to ரூபகதாள்

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். You are listening to a vocal recital by Srimati Shyamala Venkateswaran. She is accompanied by Shri V. L. Kumar on the violin, Thiruvananthapuram Shri R. Vaidyanathan on the mridangam, and Pudukottai Shri N. Ramachandran on the ghatam. Ini Rama Rama Gunaseema, Swadhi Thirunal Sahityam, Ragam Simendra Madhyamam, Adi Thalam. Listen now to Rama Rama Gunaseema, composed by Swadhi Thirunal. இன்றாக் சிம்மேந்திர மத்தியமம் செட்டு ஆதித்தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஷியாமலா வெங்கடேஸ்வரன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் வி எல் குமார் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி ஷியாமலா வெங்கடேஸ்வரன். ஷீ இஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ வி எல் குமார் ஆன் த வயலின், திருவனந்தபுரம் ஸ்ரீ ஆர் வைத்தியநாதன் ஆன் த மிருதங்கம் அண்ட் புதுக்கோட்டை ஸ்ரீ என் ராமச்சந்திரன் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி ஃபார் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக்.

சிற்றும் விழிச்சுடர்த்தான். ராகமாலிகா ரூபகதாளம். நெக்ஸ்ட் இஸ் ராகமாலிகா செட்டு ரூபகதாளா சிற்றும் விழிச்சுடர்த்தான்.

எத்தனை கோடியின் தேசி ராகம் ஆதிதாளம். நெக்ஸ்ட் ஐட்டம் இஸ் இன் ராகா தேஷ் செட்டு ஆதிதாளா எத்தனை கோடியில்.

வெள்ளை தாமரை பீம் பிளஸ் ராகம் ஆதி தாளம். நெக்ஸ்ட் இஸ் இன் பீம் பிளஸ் ராகா வெள்ளை தாமரை ஆதி தாளா.